யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருதஃ ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஃ வேதை சாங்கபத க்ரமோபநிஷதைஃ.

மதுச்சந்திரபிம்பமே அந்திவையில் பொன்னுதிரும் ஏதன் ஸ்வப்னவுமாய்